அக்கா, ஹாப்பி பர்த்டே. ஜாய வெண்ணோனி, சுப வெண்ணோனி. நெத்தீமைக்கு அப்படி கொட்டும கூட காதுரைங்காட் ஹாப்பி பர்த்டே கிளா விஷ்கரணுவா. இக்கத்து கருகா நம்ம என்ன சிந்துவட்ட சுப சந்தேவாக்கு வாதிரணிய ஜாரு. ஈயை தான் போதாக்கு பல பல நெத்தாக நின்னே. அரு பூஸ் பேட்டியாவ பாகலா ஏயா இத்தி பய வச்சு பாரு. எல்லோ கக்குல ஹரி ஹரி மண்ட சனீப வெண்ண கியலா மாம் பிரார்த்தனா கரணும். அப்பே சாம்பிகலாலித் பெர்ராச வெனத வகேம் வைஃப் இனோ கேட்டலிங் ஃபேமிலிக்கே ஹெமோமாய். அப்ப இந்திரானந்த் சார்கி ஃபேமிலிக்கே ஹெமோமாய். எக்கத்து கருகன் லசர சிந்து அக்கா முக்கிய தீரோ இல்லா தீர சிந்துவாய் அம்மா தேன ட்ரை கரண்ணா தண்ட மேஹன சிந்தோட எக்கத்து கருகானாங்க ஹரிதா. ஹாய் ஹலோ ஹலோ வீக்கெண்டுக்கு ஹாக நீ ஜானு மணிக்கு கொஹமுது ஆட்ட லசர சிந்தோக்கிட்ட எக்கத்து கருகான தினொலி துவ லக்மாலி அக்கா கடுவதி மெசேஜ் கல தின மங் ஹொந்திங் இன்னும் லக்மாலி அக்கா கொஹமுது ஆட்ட ஒயாவத் எக்கத்து கருகினா ஹினா மே பை மே சிந்து எங்க அப்ப வேட பாட்டாங்காமோ.